0: தேனா தட்டு சீ பண்ண மாதிரி கேட்டோம்.
1: Hi, this is Harrison Green. I'm from Alicaran, and you're listening to the Winnie Jagari Music Show on 8CC in Alice Springs and Tennant Creek.
2: Thursday, what you?